0: ஜிஜிட்டு நடந்தார். ஓல் மாதால் கொண்டு மறைக்கேன் ஆனால் இந்தியா கோலுமே ஓய் ஓயரா மறக்க குரோட்டு வந்துடுவோம் மலா ஜிஜிட்னா மறக்க பரவாயில்ல.
1: Sin, where young people run the show, especially during Radiothon. You can support us by heading to syn.org.au/donate.